தை தசை தாம் திசா தை தசை பலாங்கு தடியின தோம் பலாங்கு தடியின தோம் பலாங்கு தடியின தோம்.

0: 바로 가을이었다 못다마
1: 수디라 넌 너하다는 게 먹고 있던 맛은 내냐고
2: 아들아 남아자는 못다마 내려
3: மகனும் கற்போன் பொறுமைப்போன் அனுஷ்டு இல்ல நின்று முத்திர மைதனாக வருகிறவர் வந்தாங்க வந்தான அதுவும் ஐந்து சம் விட்டு
0: சுதிரா
1: ಹಾಕ್ತಾ

0: ይድናል። ሀቁ ነው።
1: ናሱ ተባለኝ።
0: አባባባባ ማንንም ሱጥራ ባዝኩኝ። አቆ አቆ ይህ ወይ ሀቅንዴ ሱማር ዲናይት ነው ኖርደለ እንድራ ሀራ ወዲኖይ ቶሊ மோகனமாலா இப்பத்து தோழி சொல்லி ஹாரா பதினைத்து தோழி அவளுக்கு ஹாரா பத்து தோழி சுஞ்சாப்பட்டி பத்து தோழி தோடே பத்து தோழி Thank you.